0: ஆமாங்க அப்பா சொன்னா நன்றி கிட்டாசாய் உடைய சுத்தைங்க மதாக தெரிவித்து உடைய
1: Ransian merik-direk tau ke sukarelawan buat persatuan. Aku jadi YouTuber tu, nyat ada, tapi bukan nyat kak menyampaikan mesej sosial tau ke.